0: யாரு ஹீரோ?
1: கேக்குறாங்க இல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ?
2: You are listening to Ashray FM 90, Nadinuppam, Natargopam.